0: ஐயோ, சரியான தலைவலியில எப்ப பார்த்தாலும் பிடிவாதம், கடுப்பா இருக்கு எனக்கு.
1: யுகோ அவ்வா, நீ அவ்வா மகானி சாப்பிடுவா? யுகோ மகானி
0: மாராக்கா ஒரசுரு போல இந்திய போல ஏ பிலத்து கோ டிகில் போலாம் தனடுங்க.
1: ஓ, orang ketegak memang macam tu Yugo. Sabar Yugo, sabar.
0: Ha? Ketegak? Apa tu, pidiwadam ke?
1: Ha? Pi apa? Apa? Dok dok dok dok dok. Ni, ketegak tu maksud dia degil lah, tak mau dengar cakap.
0: Oh, kalau macam tu samalah dengan pidiwadam, Kak.
1: Pula dah pidiwadam. Macam tu ke? Maksudnya?
0: Ketegak.
1: Lah. Lorat anak berleh. Hashtag Diodoh.